அடுன்று நலத்தம் கழுகுலாம் சீலக்கே சுலிக்கா பசுமை தரி கிரணலு நாத்தும் அர்ஜுவேக் நாங்போ டாங்டே அர்ஜுவேக் சினாங் லபாங் சொல்லுன்.